பிரமானந்தம் பரமசுக்கதம் கேவலம் ஞானமூரத்திம் த்வந்த்வதித்தம் த்ரிகுணரசிஷ்டம் சத்குரும் தம் நமாமி.

பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் வாதராயணம் சூத்ரபாஷ்ய க்ருதௌ வந்தே பகவந்தௌ புனா புனா. ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விவாகினே வ்யோம்வத் வ்யாப்த தேஹாய தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தே நம. ஸ்ரீ ஓம். குருகுல் இஸ் ஆசிரம் கே பவித்ர பிராங்கண் மே ஆஜ் ஹம் சப் இஸ் ஓம்கார் ஸ்வரூப் திவ்ய தஸ்ய ஓத்ப்ரோத் பரம்பிதா பரமேஸ்வர் கி ஆபாசே

ஸ்ரீ அலக்குரி சமாதேவகி தேபுரி சமாதேவகி ஸ்ரீ தீப் நாராயண பகவான் கி ஹிந்து தர்ம சம்ராட் மாதவானந்தி பகவான் கி விஸ்வகுரு மகாமண்டலேஸ்வர் யோகிராஜ் பரம்பிதா பரமேஸ்வர் பரம் பூஜி ஸ்ரீ சத்குருதேவ கி புண்ணியானந்த பாரதிஜி மகாராஜ் கி சத்ய சனாதன் தர்ம கி சல்யூட்டேஷன் டு அலக்புரிஜி சித்திபீட் பரம்பரா மை அடோரேஷன் விஸ்வகுருஜிஸ் ஹோலி லோட்டஸ் ஃபீட் ரிஸ்பெக்டட் ஆல் த டிவைன் சன்னியாசிஸ் ஆல் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் ஆஸ்பிரன்ஸ் யோகா அண்ட் டெய்லி லைஃப் ஃபாலோவர்ஸ் ஆஸ் வெல் the fellowship organizer and all the karma yogis bhakti yogis raj yogis gyan yogis presence here in this divine place om shri vishudeep gurukul swami maheshwaranand ji ashram education and research center om ashram jadan pali rajasthan Bharat and as well the through the webcast round the world the who are the always thinking to our divine parampara and the Vishwaguru ji and who are always longing to see the divine God in the heart and the longing to get peace, harmony and self-realization. Many blessings all of you